ஃபயர்கார்ட் வயர் ஃபிளேம் ரிட்டார்டன் பிரமித்தியை புரோகா.

சதகம் சீர்த்த சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரயா விசின் சந்திம திவ்ய புத்திரயாவு கிராணே கரணலாதி எவிட சந்திம திவ்ய புத்திரயா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெத்து கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரயா நிதாசலபிய புத்தானுபாவே விதஹா தக்வென சந்த பிரித்தே ஆனுபாவேன் ஒபட்ட ஏ

சதகம் சீர்த்த சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலையை எதியமாத் இன் தமாங்கே சித பிரிசிந்துகர கெணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.